0: சதுகஞ்சி பாக குரு.
1: பௌடி வட்டி ஹூ வட்டா பார் தேரா மர்த்தபா ரங் பிரங் நேக்னா ஜப்ன கர்த்தபா ஜியா அந்தர் ஜியோ சப் கிச் ஜானலா சப் கிச் தேரே வஸ் தேரா பர் பலா தேரே கர் நந்த வதாயி துத் கர் மான் மத்தா தேஜே அப்னா.